ஸ்தானம் சச்சகண்டம் ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் ஜிவிக்க தன்ன தன்ன சத்குரு ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் ஜியோ மகாராஜ் ஆப் ஜி தே ஹஜூர் ஷபத் சௌங்கி அனந்த் சாஹிப் ஜி கி அர்தாஸ் புல் சுக் மாஃப் கர்ணி சச்சே பாத்ஷா ஜியோ ஜனா ஜனா குருமுகாம் பிரேமியா வல்லோ கடாஹா பிரசாத் பேட்டா கீதா கியா ஹை தன்னா தி அர்தாஸ் சமூஹ சங்கத் அத்தே டஹலியா தி அர்தாஸ் சத்குரு ஜியோ ਸਰਬੱਤ ਸਾਧ ਸੰਗਤ ਨੂੰ ਆਪਣੇ ਦਰਾਂ ਘਰਾਂ ਸਿੱਖੀ ਸਿੱਧਕ ਭਰੋਸਾ ਨਾਮ ਦਾਨ ਬਖਸ਼ ਨਾਮ ਸ਼ੁਭ ਭਾਵਨਾਵਾਂ ਪੂਰੀਆਂ ਕਰਨੀਆਂ ਆਪ ਜੀ ਦੇ ਹਾਜ਼ੂਰ ਕੜਾਹਾ ਪ੍ਰਸ਼ਾਦ ਦੀ ਦੇਗ ਹਾਜ਼ਰ ਹੈ ਦਰ ਪ੍ਰਵਾਨ ਹੋਵੇ ਪ੍ਰਵਾਨ ਹੋਇਆ ਪ੍ਰਸ਼ਾਦ ਸੰਗਤ ਵਿੱਚ ਵਰਤਾਉਣ ਦੀ ਆਗਿਆ ਬਖਸ਼ੋ ਸੁਖ ਹੋਵੇ ਨਾਮ ਚਿੱਤ ਆਵੇ।